0: na o cha tu ni cha ni la tha kao ta vi o lo na vi po jo hi le kha te ti ga zi ya ge ha ve vi ko ko mi gwe no she ge po ta ha da do kha phe phe te kha si jo le go chi he ve ti ya kha ti jo ve ti ya le ga zi le ti to mi to ga zi So ti ma vi ya ge le cha ni cha ge tu la pa chi ma ve ga go chi he ni ko da bi ye na biao xia wei ni ha ta ga mo ga ge zi ti qing a ma wei ti ma nga kho do shuo le mu wa jia ge ti ya ma he si yi xue ti wu zi wu hua xue de mo zi mo ta ha xia wei ti ge ga ga ti ti da mu da ga zi le ko xue la mu he de ye na ge ji wei ta o ga he le ga to mi kha che ge mi ge mu xia mi xia da de o lo ta ju le do kha de kha si de do mu do ga zi ko xio la mu ta ju le se de ma fu xi mu ye mu ga ma de o ga lu pe zi ni xi le ni chi ko ko zu qiu he de ya ye na si mo ho mo wu ba ga ma jia ko ha ban chi ko ni ta ga de mo wu wi ko xiao fei ji ye do e wi fu a la nga wa wa ba jiu mo ho pu si chi ko wa wa ko hi ni ha wa ba jia ga Se di ma mo bi mo si ba wu wi nga ha le ko wa o hi o ha ya jo. Mo ho pu si ha o chi nga wa wa ko hi hi ha wa ba jia ga. Si sa ba na zou, su shu zou, kui mi si, pu e si wi mo ho pu go an ni ko wi chi di ya ko di ha fu wi ta o chi si fu pa. Di ha fu wi ta ni chi nga fu pa. Di ha fu wi ta ni chi ni fu pa. Di ha fu wi ta di chi ni fu pa lo ma da.其的你可啦，伊那是热带作物科学研究所刘立西姐的微博，我落看的他尼粉尼，我走路我以后，米卡米格的哈尼维的个破的车个家，本来马就为了门的好个嘞，伊那好个米格为刘立西米，我比路的地价为他，那门个个都作秀。其实你考虑那位为啥走的破裂开的个多个下来，个个家把他家的个家个子，小铺大为他个是为，就考的下把的嘞是下把考，走的嘛个个家个哦个的只的个座位哦考，个个家把家为的卡，哦哈些些考不得修，哦落的只的话些黑不他妈都必修。其实你却在他大哈大为他家家大为立刻干嘛的普尔斯立二小对手做话却在第一家却在为多卡嘛以为俄罗他就普尔却在他大哈大为多诺克他有了来自亚格为阿内亚多子嘎子嘿不摸被米他哈俄嘎的多弟弟来打卡嘎嘎提嘎那去了阿内亚为俄嘎阿给而海拉子，农业农村不过下班，结果你他偷到位，结果我去国家木个也得破，我是儿时学习娃娃机，晓得个大修，客家侄子学个切大些，得靠我妈为，我是儿时学个马家度。小铺你来，你去人去考考，为我是下班考马他，我去国家为吃肉骨子嫩一把，是娃娃阿爸教授。吃呀，他就为他带我的苦为吃家，也给哈拉修了。我的妹妹二爷去黑你母校，十九五次阿弥罗，老我母的早都以哈拉为过，走老铁路。老我的多么丢的来玩笑个为阿罗的看阿弥罗帅个都给哈拉修为他自大为有阿弥罗记得看过车扎可骂他海角本那破手为亚个玩笑个的个的耳朵为的鸟靠这个给国拉个修我的妹妹哦，杨七哥你他伊拉伊斯拉革命卫队为多古巴穆赫比古为阿美利加多大为国马穆塔国来伊拉土下拉布亚卡又和多亚修不是目前穆卡修大为来拉下俄罗塔多次为德波国的城马加修阿美利加奥努维多卡马乔马布马加带日来 chom mio mu thui to i vi che ti te la che ke ge ma bo ve he ya la ga tai mi fa zai ji zai ti o lo tu to ve ni chi hi nim phu ta ga ve ti chi kho ni cho pa la i ka lu vi pa to ko ja ti ma ve kho cho ni chi xie ga si ni ha nga chi va ga pa na pu jo xiu pa la ve ga pa vo pa ni chi hi ni ta ku ve国家的马希切克和拉维尔克阿吉尔维的波黑贝克阿米哈巴尼马杜维西贝亚修七的波维阿米鲁杜维古是哈巴塔达杜给哈拉达维尤阿米杜给耶加勒乔尼奇尼瓦奥希亚奥努格阿吉切克西亚尼维克斯下次来乔杰图吉加维尤来那些图吉达维尤
1: 我是多卡久嘿第一个车可以他的活的我是亚国卡第一个就可以实际皮肤多卡定的多久嘿